0: Matter to provide a stable government, but DMK and BJP and ADMK planning to do some sort of conspiracies, but they can't do anything as their MLAs are loyal towards the party. This was told by the Adavarjuna. Let's listen to Adavarjuna, what exactly Adavarjuna told.
1: Political strategy. இதுதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இணைவார்கள். இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி.
0: So for past 2 days in Tamil Nadu, it's all about horse trading, poaching and bribery to TVK MLA Ilayaraja. What exactly happened? What exactly unfolded? Yesterday, there was an allegation by TVK MLA where he also registered a complaint with Greater Chennai Police saying that he was offered a bribery of around 35 crore to topple the TVK government. But however, he refused to do that and he registered a complaint with Chennai Police. Even Chennai Police formally released a statement saying that so far they have arrested four people into the case, and even in the police statement it has mentioned that there is a connection to former minister DMK minister V. Sindhil Balaji and also his brother Ashok. Even Ashok name was mentioned in today's FIR. This was the scenario, and even TVK calls this as the attempt to topple the TVK government. But however, TVK argues they are very much stable and they are very much confident to provide a 5 years of governance. DMK and ADMK, nothing can do this. But however, DMK calls this as TVK deliberately trying to divert the people issues. That's why they are setting fake narratives to divert the people from real issue. Let's listen into all the reaction which we have lined up for you.
2: காரணம் என்னன்னீங்கன்னா, 10 பேர்கிட்ட நான் பேசிட்டேன், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அமைச்சர்கிட்டயும் பேசியிருக்கிறேன்றது அங்கதான் எனக்கு இதானது. அதே மாதிரி நான் கேட்டுட்டு நான் தலைமைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்து அதாவது அவர் 10:30 என்கிட்ட பேசுறாருன்னா ஒரு 34-33 நான் பேசி முடிச்சு அடுத்த ஒரு 2 நிமிஷம் விட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நீ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுறாரு, கூடிய சீக்கிரம் எல்லாம் தயாரா இருங்க, ஆட்சி இந்த ஆட்சி எப்ப வேணாலும் கவரலாம், தேர்தல் வருதுன்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேசுறப்பவே எனக்கு ஒரு உள்ளுறத்துல இருந்துதான் அடுத்து நான் யோசனையே பண்ணாம தலைமைக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அப்ப இதுல ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருக்க, ஒரு பெரிய லிங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான்.
3: As earlier said, it is not merely standing in another party's symbol. For us, we had to resign from the membership of our party, become a member of DMK and then contest in their symbol. So this goes against democracy. And DMK talks about social justice and everything, and there's absolutely no social justice even for the alliance parties actually. And even in my election, during parliamentary elections, I was in fact pressurized. But I stood my ground. I said, like, come what may, I will contest in my own symbol. I'm not going to resign from the membership of my party and probably become a member of your party. No, I will not do that.
4: Personally, even our leader had expressed that such moves of people being elected from a political party and then withering away their MLA post within months is not a very healthy sign. And personally, we had also expressed that we have had our opinion that encouraging such type of activities is not a good thing. Whether it's a horse trading or not is a different issue. Whatever said and done, this is not to be entertained, is our particularly our view, and we have put this even to the Chief Minister.
5: DMK has no right to say that any other party, leave alone TVK, any other party is indulging in horse trade, because they are the masters in it. They have ruined the state with this issues of corruption and this party fund, everything. So we are very clean. We don't have any need to indulge in this party, what do you call this, horse trading and all. When leaders from other parties, they willingly come to join us, our leader is embracing them. It is because of this fault lines in their own that other parties, which due to which they are coming to other, our party.
6: அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஏனால் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும்.

0: Bhandari. But according to him, his claims are just not based on certain facts. It is the statement that was recorded by the accused in Uttarakhand. And according to that statement, the Bharatiya Janata Party is making claims and demanding answers from Priyanka Gandhi Vadra. The Bharatiya Janata Party clearly stating that it is the 4-acre land that Priyanka Gandhi Vadra's sister-in-law wanted Saira Vadra, and certainly for taking that position, Priyanka Gandhi ordered the Congress MLA over there, and with 100 or more wounds, you know, the Congress MLA over there went to pressurize the victim over there so that they be transferred the original.
1: But Aishwarya, that's the charge that the BJP is making. What you are saying, it is based on the statement given by the victim family. Has the victim family also said, has stated and named Priyanka Gandhi as far as this case is concerned?
0: Well, not directly Priyanka Gandhi, but it is Nasreen Khan, 90-year-old, who lives over there and has the possession of that particular land. What the Bharatiya Janata Party is saying is that Nasreen Khan has already registered there in Uddham Nagar, and she has stated that this is all being done to give the land to Robert Vadra's sister.
1: Okay.
0: And the Bharatiya Janata Party now is saying that this all has been done on the behalf of Priyanka Gandhi's order to the Congress MLA, and therefore the reason perhaps...
1: Well, that's the conjecture that the BJP is drawing, and they are hoping that Priyanka Gandhi in fact reacts to this. We'll have to wait and see how the Congress or the Gandhi family or Priyanka Gandhi reacts to this, the new charge, which has been made by the BJP. Moving on, the political slugfest over the alleged MLA poaching. And that's the big story that we are tracking here from Tamil Nadu. The political slugfest over the alleged MLA poaching in Tamil Nadu is intensifying by the day. The DMK and the ruling TVK have traded serious allegations, each accusing the other of attempting to lure its legislators. Three persons have been arrested on Wednesday, that is July 1st, for allegedly attempting to bribe ruling TVK MLAs with rupees 35 crore to influence the vote on a proposed resolution against the Tamil Nadu Assembly, a speaker. Now, one of them is the brother who has been arrested, is the brother of former Minister Senthil Balaji. This, in fact, comes after TVK has claimed that its MLAs were offered 35 crore rupees to switch sides. And they have also alleged that the DMK leader, Senthil Balaji, is the man who is orchestrating this entire conspiracy. Although the DMK has rejected these allegations as politically motivated and have approached the governor seeking an FIR and a probe, as it claims that the chief minister tried to induce two DMK MLAs to resign and join the TVK. So both of them accusing each other of trying to break the other's party.
2: இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி பழைய அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடின்னு இருக்கு, விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு காசை இறக்க பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரை நானும் சரி, அண்ணன் ஆனந்தும் சரிங்க, கூட அமைச்சருக்கும் சரி, ஒரு துரும்ப கை வச்சிங்கன்னா மொட்டை தமிழ்நாடு எந்திரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க.
3: அமைச்சர் பொறுப்பில் பல ஆண்டுகள் இருந்தவர்கள் இன்றைக்கு கூட போறப்ப அந்த துறை அமைச்சர், முன்னாள் அந்த துறை அமைச்சர், இந்த துறை அமைச்சர் என்று அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு அந்த கட்சி அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களோடு அதிமுக ஒரு தீர்ந்து போன சக்தி, இவர்களெல்லாம் ஊழல் சக்தி என்று சொன்னவர்களோடு இன்றைக்கு போய் சேர்கிறார்கள் என்றால் இது அப்பட்டமான சுயநலத்தை தவிர வேற அல்ல. இன்னொன்னு, ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றும் புரட்சி தலைவரோ புரட்சி தலைவர் அம்மாவோ அவர்கள் அல்ல. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்களால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர். அவரை இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை பொதுச்செயலாளராக்கினார்கள். அவரும் கடந்த 7-8 ஆண்டுகளாக

0: Shifting our focus to Tamil Nadu, where several AIADMK leaders have formally joined Vijay's TVK, giving it a major boost. This has intensified the political battle in Tamil Nadu, with both sides trading charges over the high-profile switch. Several AIADMK leaders, including former ministers, MLAs, have joined TVK. The development has triggered a sharp political row, with the AIADMK MP accusing TVK of horse trading and announcing that he will file a police complaint with also Election Commission, and DMK is also mulling a legal challenge to TVK. Meanwhile, AIADMK chief Edappadi Palaniswamy accused the Vijay government of horse trading, alleging that power politics has overtaken public welfare. Meanwhile, DMK has also slammed TVK and accused them of horse trading. Take a look at the reactions.
1: அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடின்னு இருக்கு, விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு காசை இறக்க பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரை நானும் சரி, ஆனந்தும் சரி, இங்க இருக்கிற அமைச்சர்களும் சரி, ஒரு துரும்ப கை வச்சிங்கன்னா மொட்டை தமிழ்நாடு எந்திரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க.
2: அமைச்சர் பொறுப்பில் பல ஆண்டுகள் இருந்தவர்கள் இன்றைக்கு கூட போறப்ப அந்த துறை அமைச்சர், முன்னாள் அந்த துறை அமைச்சர், இந்த துறை அமைச்சர் என்று அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு அந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களோடு அதிமுக ஒரு தீர்ந்து போன சக்தி, இவர்களெல்லாம் ஊழல் சக்தி என்று சொன்னவர்களோடு இன்றைக்கு போய் சேர்கிறார்கள் என்றால் இது அப்பட்டமான சுயநலத்தை தவிர வேறல்ல. இன்னொன்று, ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றும் புரட்சித் தலைவரோ புரட்சித் தலைவர் அம்மாவோ அவர்கள் அல்ல. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர். அவரை இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை பொதுச்செயலாளராக்கினார்கள். அவரும் கடந்த 7-8 ஆண்டுகளாக அந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார்.
0: In a key development in the Bengaluru daycare horror case, Cape Gemini has temporarily shut down its on-campus daycare facility at its

0: Covering international affairs like no one else, only on NDTV Network.
1: This is the show where we bring you all the hot and happenings from the world of entertainment and lifestyle.
2: Really?
1: Fashion that made you gag. Films that made you fangirl. Art that made it to the gram and trends that kept us with the program. Let's do it. Hello and welcome to a brand new show. I am your host, Mayank Chaudhary, and this is Limelight.
0: India Inc.'s most respected names chose India Inc.'s best and brightest.
3: These kind of awards and jury lineup, you are truly giving it the right weightage.
4: I think it's heartening to see talent that there is in across India Inc.
5: We should be awarding companies and individuals who have focused not only on growth, but also on bringing good governance.
3: Be part of jury and vote on the people, the men, the women, the companies in India who have the right stuff is a great opportunity for us.
6: For us, the biggest thing is trust. That's what we provide.
7: We need leaders in India that can help take India being a global superpower.
8: We've got a fantastic jury, and we've left all decisions to the wisdom of the jury.
0: Who will earn India's top business honors? Find out at the NDTV Profit Business Leadership Awards. NDTV tops the Reuters Institute India Reach Rankings again. Number one in offline and online news reach. For the sixth year in a row, audiences continue to choose NDTV across television and digital. NDTV, trusted across every screen.
9: Shifting our focus to Tamil Nadu, where several AIADMK leaders have formally joined Vijay's TVK, giving it a major boost. This has intensified the political battle in Tamil Nadu, with both sides trading charges over the high-profile switch. Several AIADMK leaders, including former ministers, MLAs, have joined TVK. The development has triggered a sharp political row, with the AIADMK MP accusing TVK of horse trading and announcing that he will file a police complaint with also Election Commission. And DMK is also mulling a legal challenge to TVK. Meanwhile, AIADMK chief Edda Paripalani Swami accused the Vijay government of horse trading, alleging that power politics has overtaken public welfare. Meanwhile, DMK has also slammed TVK and accused them of horse trading. Take a look at the reactions.
10: இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி பழைய அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடி இருக்கு, விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு காசை இறக்க பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரை நானும் சரி, அண்ணன் ஆனந்தும் சரி, இங்கிருக்க அமைச்சருக்கும் சரி, ஒரு துரும்ப கை வச்சிங்கன்னா மொட்டை தமிழ்நாடு எந்திரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க.
11: அமைச்சர் பொறுப்பில் பல ஆண்டுகள் இருந்தவர்கள் இன்றைக்கு கூட போறப்ப அந்த துறை அமைச்சர், முன்னாள் அந்த துறை அமைச்சர், இந்த துறை அமைச்சர் என்று அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு அந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களோடு அதிமுக ஒரு தீர்ந்து போன சக்தி, இவர்கள் எல்லாம் ஊழல் சக்தி என்று சொன்னவர்களோடு இன்றைக்கு போய் சேர்கிறார்கள் என்றால் இது அப்பட்டமான சுயநலத்தை தவிர வேற அல்ல. இன்னொன்று, ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றும் புரட்சித் தலைவரோ புரட்சித் தலைவர் அம்மாவோ அவர்கள் அல்ல. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர். அவரை இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை பொதுச்செயலாளராக்கினார்கள். அவரும் கடந்த 7-8 ஆண்டுகளாக அந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார்.
9: In a key development in the Bengaluru daycare horror case, Cape Gemini has temporarily shut down its on-campus daycare facility at its HAL campus as a precautionary measure. The company says the safety and well-being of its employees and their families remain its top priority and has assured full cooperation with the authorities investigating the incident. The closure comes after police booked 5 caregivers over allegations of physically abusing toddlers at the daycare center. But the point to be noted is that despite being booked, None of the nannies have been arrested yet. According to the FIR, children as young as 2 years old were

0: building for a country that has fought so many wars in the mountains and at high altitude.
1: We're standing on the Indian Navy's newest warship.
2: The line of control, Shiv Arun, NDTV.
3: The front lines of Kargil. The fury of Operation Sindhu.
4: So many attacks.
3: The chaos and cries of disaster zones. To fighter jet cockpits. And the world's most defining interviews.
4: It's incredible.
3: He has seen history break. Live. Unfiltered. 20,000 hours of live broadcasting.
4: Welcome to Left, Right and Center.
3: Hard facts.
4: War-struck country.
3: Hard questions.
4: In the Ukraine.
3: 30 years of trust.
5: In the Kargil area.
4: North Ukraine.
6: In France. In Italy.
4: At Srinagar.
6: I am Iskandar.
4: Vishnu Shom for NDTV.
3: Vishnu Shom. Only on NDTV. India Inc.'s most respected names chose India Inc.'s best and brightest.
7: I'm delighted to be chairing a committee of such distinguished fellow businessmen, bankers. It's just lovely to be back on this NDTV jury. I have been a fan of NDTV for a long time.
8: Many of the nominees are extremely close together in terms of what they've done.
9: Gender parity to be reflected in while we choose leadership as well.
10: Shifting our focus to Tamil Nadu, where several AIADMK leaders have formally joined Vijay's TVK, giving it a major boost. This has intensified the political battle in Tamil Nadu, with both sides trading charges over the high-profile switch. Several AIADMK leaders, including former ministers, MLAs, have joined TVK. The development has triggered a sharp political row, with the AIADMK MP accusing TVK of horse trading and announcing that he will file a police complaint with also Election Commission, and DMK is also mulling a legal challenge to TVK. Meanwhile, AIADMK chief Edda Parripalani Swami accused the Vijay government of horse trading, alleging that power politics has overtaken public welfare. Meanwhile, DMK has also slammed TVK and accused them of horse trading. Take a look at the reactions.
11: அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடின்னு இருக்கு. விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு காசை இறக்க பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரை நானும் சரி அண்ணன் ஆனந்தும் சரிங்க கூட அமைச்சர்களும் சரி ஒரு துரும்ப கை வச்சிங்கன்னா மொட்டை தமிழ்நாடு எந்திரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க.
12: அமைச்சர் பொறுப்பில் பல ஆண்டுகள் இருந்தவர்கள் இன்றைக்கு கூட போறப்ப அந்த துறை அமைச்சர், முன்னாள் அந்த துறை அமைச்சர், இந்த துறை அமைச்சர் என்று அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு அந்த கட்சி அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களோடு அதிமுக ஒரு தீர்ந்து போன சக்தி, இவர்களெல்லாம் ஊழல் சக்தி என்று சொன்னவர்களோடு இன்றைக்கு போய் சேர்கிறார்கள் என்றால் இது அப்பட்டமான சுயநலத்தை தவிர வேற அல்ல. இன்னொன்று, ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றும் புரட்சி தலைவரோ புரட்சி தலைவர் அம்மாவோ அவர்கள் அல்ல. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர். அவரை இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை பொதுச்செயலாளராக்கினார்கள். அவரும் கடந்த 7-8 ஆண்டுகளாக அந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார்.
10: In a key development in the Bengaluru daycare horror case, Cape Gemini has temporarily shut down its on-campus daycare facility at its HAL campus as a precautionary measure. The company says the safety and well-being of its employees and their families remain its top priority and has assured full cooperation with the authorities investigating the incident. The closure comes after police booked 5 caregivers over allegations of physically abusing toddlers at the daycare center. But the point to be noted is that despite being booked, none of the nannies have been arrested yet. According to the FIR, children as young as 2 years old were subjected to intimidation and physical abuse. Videos are showing on your screens, showing to the extent they were tortured. The children were seen crying. And the whistleblower, who has made it possible for this torture to come into the fore, has been fired. But the questions remain on the police action. when will these five caregivers or not so caregivers be arrested?

0: United Nations chose India's best and brightest.
1: These kind of awards and jury lineup, you are truly giving it the right weightage.
2: The eminent juries who are here, and that itself speaks for the commitment towards highlighting the advantage which India is having. What I am looking for in this is that we should be awarding companies and individuals who have focused not only on growth but also on bringing good governance.
3: Be part of the jury and vote on the people, the men, the women, the companies in India who have the right stuff is a great opportunity for us.
0: Who will earn India's top business honors? Find out at the NDTV Profit Business Leadership Awards.
4: What seems settled for me is unfinished business. So I rewind, I pause, I reflect, I dig, until what's buried stands up to be counted. Breaking Ground, not just headlines, the meaning behind them. This is Breaking Ground with me, Vedika Sood.
5: Straight from the heart of the newsroom to the core of the stories shaping your world. Join me, Gargi Rao, as I track all the developments as they break. Live from the NDTV newsroom, weekdays at 4 p.m.
6: 5 hours to go for all of DKS's dreams to come true. I'm going to try and get more into the crowds. Here are the pictures, Siddaramaiah. NDTV stands completely engaged with Karnataka.
7: Higher end, check the audio.
6: Let's do it.
8: Breaking story, we're jumping straight into it.
6: We've got a picture of the letter. What is in your letter? You can...
9: Shifting our focus to Tamil Nadu, where several AIADMK leaders have formally joined Vijay's TVK, giving it a major boost. This has intensified the political battle in Tamil Nadu, with both sides trading charges over the high-profile switch. Several AIADMK leaders, including former ministers, MLAs, have joined TVK. The development has triggered a sharp political row, with the AIADMK MP accusing TVK of horse trading and announcing that he will file a police complaint with also Election Commission, and DMK is also mulling a legal challenge to TVK. Meanwhile, AIADMK chief Edda Parippalaniswamy accused the Vijay government of horse trading, alleging that power politics has overtaken public welfare. Meanwhile, DMK has also slammed TVK and accused them of horse trading. Take a look at the reactions.
10: அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடின்னு இருக்கு, விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு காசை இறக்க பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரை நானும் சரி, ஆனந்தும் சரி, இங்க அமைச்சர்களும் சரி, ஒரு துரும்ப கை வச்சிங்கன்னா மொட்டை தமிழ்நாடு எந்திரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க.
11: அமைச்சர் பொறுப்பில் பல ஆண்டுகள் இருந்தவர்கள் இன்றைக்கு கூட போறப்ப அந்த துறை அமைச்சர், முன்னாள் அந்த துறை அமைச்சர், இந்த துறை அமைச்சர் என்று அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு அந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களோடு. அதிமுக ஒரு தீர்ந்து போன சக்தி, இவர்களெல்லாம் ஊழல் சக்தி என்று சொன்னவர்களோடு இன்றைக்கு போய் சேர்கிறார்கள் என்றால் இது அப்பட்டமான சுயநலத்தை தவிர வேற அல்ல. இன்னொன்று, ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றும் புரட்சித் தலைவரோ புரட்சித்தலைவர் அம்மாவோ அவர்கள் அல்ல. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர். அவரை இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை பொதுச்செயலாளராக்கினார்கள். அவரும் கடந்த 7-8 ஆண்டுகளாக அந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார்.
9: In a key development in the Bengaluru daycare horror case, Cape Gemini has temporarily shut down its on-campus daycare facility at its HAL campus as a precautionary measure. The company says the safety and well-being of its employees and their families remain its top priority and has assured full cooperation with the authorities investigating the incident. The closure comes after police booked 5 caregivers over allegations of physically abusing toddlers at the daycare center. But the point to be noted is that despite being booked, none of the nannies have been arrested yet. According to the FIR, children as young as 2 years old were subjected to intimidation and physical abuse. Videos